0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். எஸ் தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ ரகுகுல என்று தொடங்கும் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

ஜேடி ஜெயராஜகிருஷ்ணன் ஜெய் ஜெயராஜகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கியுள்ள வீணை இசையில் அடுத்து ஸ்ரீ சரஸ்வதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆரபி ராகம் ரூபகதான்.

ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன், ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகியோரின் வீணை இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நின்னே நம்மிதி என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: ஜே டி ஜெயராஜ்கண்ணன் அவர்களும் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் அவர்களும் வழங்கிய வீணை இசை கேட்டீர்கள். எஸ் தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் இசைக்கென தனி அலைவரிசை. 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கஜவதனா, ராகம் ஸ்ரீரஞ்சனி, ஆதிதாளம் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Nagaswaram recital by S. Mohan Raj. He begins with Gajavadana in Rag Sri Ranjani, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: அடுத்து மரிவேற திக்கெவரு ராகம் லதாங்கி கண்டச்சாப்புத்தாளம் பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.
1: He now presents Marivera Dikkevaru in Raga Latangi set to Kanta Chaputal, a composition by Patnam Subramani Iyer.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை. அக்ரஹாரம் சி முனுசாமி அவர்கள் தவில். அடுத்து கமலாம்பனா கானடா ராகம் ஆதிதாளம் கர்ப்பபுரி வாசரின் கீர்த்தனை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by S. Mohan Raj. He is accompanied on the tavil by Agraharam C. Munuswamy. He continues with Kamalambana in Rag Kannada set to Aditaal, a composition by Garbapuri Vasar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக நின்னே நம்மிதினையா மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை ராகம் சிம்மேந்திர மத்யமம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: எஸ் மோகன் ராஜ் கன்க்ளூட்ஸ் இஸ் நாகஸ்வரம் ரிசைட்டல் வித் நின்னே நம்மிதினையா in rag simhendra madhyamam set to mr chaputal a composition by mysur vasudevachar.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை, அக்ரஹாரம் சி முனுசாமி அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்காக 24 மணி நேரமும் இந்திய இசை உங்களுக்காக இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a Nagaswaram recital by S. Mohan Raj. He was accompanied on the tavil by Agraharam C. Munaswamy. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. We now bring you a Veena concert by Dr. B. Sivakumar. He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam, Coimbatore Shri V. Mohanram on the Ghatam. Nigashil Mudalil, Suruti Raga Varnam, Adi Thalam. The concert begins with a Varnam in Rag Suruti, set to Adi Thal.

இனி சற்றே விலகி கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் பூர்வி கல்யாணி ராகம் ரூபகத்தாளம் லிசன் நவ் டு சற்றே விலகி ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி கம்போஸ்ட் இன் ராக் பூர்வி கல்யாணி செட் டு தாள் ரூபக்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீண இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை டாக்டர் பி சிவகுமார். ஹி இஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி ஸ்வரராக சுதா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்வரராக சுதா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் சங்கராபரணம், செட் டு ஆதிதாள்.

இனி கரதர வரபாரதே கமலேச விட்டலர் சாகித்யம் ராகம் ஸ்வர சம்மோதினி ஆதிதாளம். த கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் கரதர வரபாரதே, ரிட்டன் பை கமலேச விட்டலர், கம்போஸ்ட் இன் ராக் ஸ்வர சம்மோதினி, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீணை இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை டாக்டர் பி சிவகுமார். He was accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Coimbatore Shri V. Mohan Ram on the Ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.